0: உரா பாப்பு நல்லா ஒன்னாமல்யா நவுழே நான் வாங்க போய் வாத்துமா மே நாளா பேனா அல்லா இருக்கும் டாத்தா இக்கா பாத்திர மிரிச்சினா அக்கன்ய தாமத்திலா அவக்க ஏங்கிற ஏ நான் போலுவா அங்க பாப்பு நாமா நொக்கர் கோயிட்டு நாமா எமிப்பி நானா அக்கா பாத்திர நான் மே நாளாப்பா நீங்க தேவங்க அவக்க நீங்க நீ இறங்க கியங் புனா நுங்குலாங்க டாக்டர் அவக்க ஹெல்த் ஒர்க்கா கா பாத்திர நியத் மிரிச்சினா அக்கன்ய த கோவிட் அவக்க RSV அதுவாப்பா நமக்கு நம்மா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கேம்ப்
1: Station sponsor.
2: Hi, I'm Dustin. I'm 13 years old and I'm from Pepminati and Meningira.